ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ்வாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Sahasra Namavali from Saura Puranam, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. Saura Purana Antargatam Vishnu Chakra Prapti Hetu Sri Shiva Sahasra Namavali Bhavaya Namaha. சிவாய நமஹ. ஹராய நமஹ. ருத்ராய நமஹ. புஷ்கலாய நமஹ. முக்தலோசனாய நமஹ. அக்ரகண்யாய நமஹ. சதாசாராய நமஹ. சர்வஸ்மை நமஹ. சம்பவே நமஹ. மகேஸ்வராய நமஹ. ஈஸ்வராய நமஹ. ஸ்தானவே நமஹ. ஈஷானாய நமஹ. சஹஸ்ராக்ஷாய நமஹ. சஹஸ்ரபதே நமஹ. வரியசே நமஹ. வரதாய நமஹ. வந்தியாய நமஹ. சங்கராய நமஹ. பரமேஸ்வராய நமஹ. கங்காதராய நமஹ. சூலதராய நமஹ. பரார்த்தைக பிரயோஜகாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வதேவாதயே நமஹ. கிரிதன்வனே நமஹ. ஜடாதராய நமஹ.

ஸ்ரீநாதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, பிரியபக்தாய நமஹ, பிரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மகாகர்த்ரே நமஹ, மஹௌஷதயே நமஹ.

தண்டாய நமஹ தமயித்ரே நமஹ தமாய நமஹ அவிவாத்யாய நமஹ மகாகாயாய நமஹ விஸ்வகர்மணே நமஹ விஷாரதாய நமஹ வீதராகாய நமஹ.

ஸ்ரீகிருஷ்ணாய நமஃ, விருஷவாஹனாய நமஃ, இஷ்டாய நமஃ, விசிஷ்டாய நமஃ, சிஷ்டேஷ்டாய நமஃ, சரபாய நமஃ, சரபாய நமஃ, தனுஷே நமஃ, அபாம்நிதயே நமஃ, அதிஷ்டானாய நமஃ, விஜயாய நமஃ, ஜயகாலவிதே நமஃ, பிரதிஷ்டிதாய நமஃ, பிரமாணஜ்ஞாய நமஃ, ஹிரண்யகவசாய நமஃ, ஹரயே நமஃ, விமோசனாய நமஃ, சுரகணாய நமஃ, வித்யேஷாய நமஃ, விபுதாஶ்ரயாய.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராச

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய பவன்.

ஞ்சசாய நமஹ பூஷயாய நமஹ பூதிகிருதே நமஹ பூதயே நமஹ விபூதயே நமஹ பூதிவாஹனாய நமஹ அகாயாய நமஹ பூதகாயஸ்தாய நமஹ.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எதோ மமாத்மா பவசி த்வமேவ.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் பிரஜாபதிரகாமே தத்ரஜா தேதேவதே சதபோ தத்ரஜா சத்ரபதக்யஸ்தாமம் ரஜதா சம்பஞ்சரதத்வாமோ மத்யரகுரதகதே சவபோகபக்ஷஸ்யா பலபக்ஷஸ்யா பவலாம் போகபக்ஷம் தேவான் வதிர்ஜந்த அவரபக்ஷம் பவலாஹ ரோ தேவாபவன் கராகுராஹ லிங்காமதேதமதீராம் சாதிகே சம்போகபக்ஷேதாதே.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சாந்தோக்கிய உபனிஷத், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: From the ashram of our revered Guru, Pujyatman Shri Swami Jyotirmananji in Miami, Florida. Swamiji continues with the lecture series on the Upanishads, and Swamiji will lecture on Chandogya Upanishad, class number 29. And now, Pujyatman Shri Swami Jyotirmananji.
3: Om Aapyayantum Amangani Vak Pranah Chakshu Shotramatho Balamindriyani சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணம் மேஸ்து ததாத்மனி நிரதே யே உபநிஷத்சு தர்மா தே மயி.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudri.
1: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Mahadeva Vidhana Ashtakasya Adhikaranam Vachyam Param Brahma.
2: Adhikaranam ityasya Vachyam Adhikaranam Adheya Adhikarana Bhavaha Nasti Vachyam Ityartha Param Brahma.
1: Asya sakala shabda vachyatvepi parabhava bodhakatvena mukhyataya bhavadi shabda abhidheyatvena na anya shabda abhidheyatva abhidheyatva bhanga prasangah abhava prasangah
2: artham puriyada
1: asya sakala
3: shabda vachyatvepi
2: asya paramatmana
3: sakala shabda
2: vachyatvepi sakala shabda vachyatvam siddhante angikritam vartate sakala shabda vachyatvam तरी अष्टौ नामानि विशिष्य किमर संग्रहीतानि अष्टशब्दवाच्यत्वं यदि उच्यते तर्हि अष्टभिरेव शब्दैः सह वाच्यः इति खलु स्यात् इत्युक्ते अपि उद्देश्यमिल्ल परभावबोधकत्वेन मुख्यतया परभावबोधकत्वेन मुख्यतया अष्टौ नामानि गृह्यन्ते परभावं नान व्याख्यानं पण्ड्रार् इवर् विशिष्य जन्माधिकारणत्व తదుపద ఉపపాదక గుణబోధకత్వేనేత్యర్థః
3: జన్మాది కారణత్వ ఉపపాదక బోధ
2: జన్మాది కారణత్వస్య ఉపపాదకాః ఏ గుణాః ఎంద గుణం ఇరుందాల్ జన్మాది కారణత్వం సిద్ధికుమో అంద గుణంగలే వెచిండ అంద గుణంగలే ప్రవృత్తి నిమిత్తమా వెచిండ ఎంద శబ్దంగల్ ఇరుకో అంద శబ్దంగలే ఇంగ సంగ్రహం పన్ని వెచిర్కన అష్టం అయ్యో అన్యేపి ఎక్కించి గుణవాచకా భవంతి పరంతు విశిష్య జన్మాది కారణత్వం ముఖ్యం అదా లక్షణత్తు చేర్ందర్కిలియా அந்த அந்த லட்சணத்திலே லட்சணம் ஜென்மாதி காரணத்துவம் அந்த ஜென்மாதி காரணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஜென்மாதி காரணத்துவம் எதனால சமர்த்தனம் பண்ணணுமோ அந்த குணங்களை சொல்லக்கூடிய பேர்கள் முக்கியமா வச்சிருக்கு
1: அன்யசப்தாபிதேயத்வம்
2: நாஸ்தி சொல்லல
1: सर्वत्र सदा भवति इति भवशब्दवाच्यं ब्रह्म
2: क्रमेण व्याख्यानं करोति भवः इत्यस्य कोर्था भवति इति भवः
1: सर्वत्र सदा भवति
2: सदा भवति सर्वदा भवति इत्यर्थः
1: भूधातोः सत्तार्थत्वात्
2: भूधातोः सत्तार्थत्वात् भूसत्तायां
1: सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म इति
2: विज्ञायते अतः सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म विज्ञायते सद्रूपं சத்தாரூபம் பிரம்ம விஜ்ஞாயது அது அதனுடைய சுரூபம்
3: அச்சேதனேபி வஸ்துனி சத்ரூபம் பிரம்ம
2: ஆ ஸ்வபாவஹ த்ருஷ்யதே
3: இதி வக்தம்
2: ஆ தத் அபேக்ஷதே கதம் இதி வததி அக்ரே
3: அபின்ன நிமித்தோ உபாதானம்
2: பஷந்து பிரம்ம சகலஸ்ய பிரபஞ்சஸ்ய உபாதானம் இதி யதா உச்சதே உடனே ஒரு கேள்வி வரும் என்ன தெரியுமா இப்ப மிருத்து கடஸ்ய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம் தஸ்ய அதுக்கு என்ன தெளிவு இதுக்கு மிருத் கடஹ ప్రతిదృశ్యతే ఖలు తత్ర సమానాధికరణ్యేన శబ్ద ప్రయోగో భవతి మృత్ ఘట సువర్ణం కుండలం ఏవంచ ఉపాదాన ద్రవ్యం ఉపాదాన ద్రవ్య వాచక శబ్దేన ఉపాదేయ ద్రవ్య వాచక శబ్దస్య సమానాధికరణ్యేన ప్రయోగ లోకే దృశ్యతే సర్వత్ర సువర్ణం కుండలం మృత్ ఘట ఇత్యేవం యద్యత్ మృణ్మయం సర్వత్ర మృత్ మృత్ మృత్ ప్రయోగం కర్తుం శక్యతే యద్యత్ సువర్ణమయం తత్ర సువర్ణం సువర్ణం ఇది ప్రయోక్తుం శక్యతే తద్వత్ బ్రహ్మైవ యది జగతః ఉపాదానం స్యాత్ లోకస్య ప్రపంచే విద్యమానస్య సర్వస్య ఉపాదానం స్యాత్ తర్హి బ్రహ్మ ఘటః ఇది ప్రయోగః ప్రతీతిః వా అపేక్షతే ఖలు కుత్రాపి బ్రహ్మ సమానాధికరణేన ప్రతీతి అస్తి వా ఇదం బ్రహ్మ ఇది ప్రతీతి నాస్తి తథా నాస్తి ఖలు తర్హి కథం బ్రహ్మణః ఉపాదానత్వం అదుకు ఏదాదొరు తెలివి కొడుక ముడిమా కేటా అదుకు తెలివి ఇరుకు బ్రహ్మణ ఉపాదానత్వం కేన రూపేణ ఇత్యుక్తే సత్వేన రూపేణ సత్వం బ్రహ్మణ స్వరూపం స్వరూపే అంతర్గతం సచ్చిదానందం లక్షణతులు ఇరుకు ఇల్లయా చిత్తం ఇరుకు ఆనా చిత్తం ఇంద వెలి జడ వస్తుని నా ప్రతీయతే సత్వం ప్రతీయతే తత్ర విద్య తత్ర ఉపాదానే ఉపాదాన పదార్థే విద్యమానం సర్వమపి రూపం ఉపాదేయే ప్రతీయతే అపేక్ష నాస్తి ఏదో ఒక రూపం తెలియదా దాని మృతి అనేకే ధర్మాః భవంతి తత్ సర్వం ఆదాయ ప్రతిదృం నాస్తి నాస్తి జ్ఞాయతే ఖలు కిం మృది ఘటే అప్రతీయమానః కోపి ధర్మః ఉచితం
3: వర్ణ పూర్వం ఘట ప్రాక్ వర్ణః అన్యః
2: ఆసీత్ पिण्डरूपेण आसीत् पिण्डो घटः इति प्रतीतिर्नास्ति यतो तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतीतिर्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादान तावच्छेदकं नास्ति तावदेव येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तत् पूर्वमक तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्येषु सर्वेषु अनुगततया प्रतीतिरपेक्षते मृत् घटः मृत् शरावः मृत् पात्रं मृत् अपि वर्णम् अन्त माद्रि சன் கட்டா சன் பட்டா சன் விரக்ஷா சன் சர்வத்திர சன் இது எங்க சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் சொல்லலாம் எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம் சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்துன்னு தெரியறது சத்வஸ்து ஏகம் தெரியுது ஏகமா தெரியுது இல்லையா சரி ஏகம் கிமபி வஸ்து சர்வத்திர அனுகதம் அனுகதமா இருக்கு நையாயிகானாம் அப்படி ஜாதி சித்தம் இதமே குல பிரமாணம் ஜாதி ஏக பதார்த்த கிமத்தம் கிமத்தம் கல்பது அனுகத பிரதீத்தியா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியது கடம் வியத்தையஸ்து பின்னா परंतु सर्वत्र अयङ्घटः अयङ्घटः अयङ्घटः इति एकरूपा प्रतीति घटं व्यक्तयस्तु भिन्नाः घटं व्यक्तिषु भिन्नास्तु सत्स्वपि अयङ्घटः अयङ्घटः इति एकरूपा प्रतीति तां प्रतीतिं निर्वोढुं तत्र तस्यां प्रतीतौ एकं किमपि विषयो वर्तते अद् व्यक्ति इल्ल तर्हि अन्यत् किञ्चित् कल्पनीयम् इति जाति कल्प्यते तेनैव न्यायेन अन्त न्यायं समानं तेनैव न्यायेन सर्वत्र सत् सत् सत् इति प्रतीतिरस्ति अद् सत्ता जाति सुलकूडात् नैयायिकस्य सत्ता जातिस्तु त्रिषु एव तेन अङ्गीक्रियते इदं सर्वत्र अनुभूयते तर्हि तद् अङ्ग सत् तिरियकूडिय वस्तु एतो तनि
3: तत्रापि सत्त्वावच्छिन्नत्वेन ज्ञायते किल सत्त्वं तत्र अस्ति तदवच्छिन्नत्वेन तस्य पदार्थस्य ज्ञानं न भवति घटः इत्येव ज्ञायते
2: अद् नमक विवेकमिल्ल अधुना नमक पिरिच तिरियत् वयं तु घटमेव पश्यामः ब्रह्म न पश्यामः ब्रह्म जानाति वा न जानामि इति वदति जानाति भवान् சன் கட்டா இது கிளோ வதி கடம் சத்துவேன கிளோ அவகச்சதி அந்த சத்ரூபமா தெரியறது பரமாத்மன ஸ்வரூபம் இது அதைய உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மன பிரத்யக்ஷம் நாஸ்தி ஏமருதி சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீகரியதே அங்கீகர்த்தவியமே பவதி
3: உபாதானதாவச்சேதக தர்மா சர்வே தத்ர சர்வே தர்மா தத்ர அபேக்ஷந்தி இது நாஸ்தி
2: ஏத ஏன ரூப தத் ஏன ரூபேண பிரதியதே தேன ரூபேண உபாதானம் तरी सत्वेन रूपेण परमात्मा ब्रह्म उपादानम् पर्याप्तम् तदेव तदर्थमेव इदं व्याख्यायते
3: सर्वत्र अनुवर्तमानं
2: सर्वत्र अनुवर्तमानं इति एकं विशेषणं दत्तं सद्रूपं ब्रह्म इति विज्ञायते
1: तथा हि श्रुतिः सदेव
2: सौम्येदम् अग्रहासीत् हे सौम्य सौम्य इति सम्बोधनं सौम्य उद्दालकः श्वेतकेतुम् उपदिशति हे सौम्य इदम् इदानीं दृश्यमानम् इदं जगत् अग्रे अग्रे इत्युक्ते सृष्टेः पूर्वं सदेव आसीत् सद्रूपमाह एतो वस्तु वर्तत अद् ओरु वस्तु एपि तेरियत् एकमेव अद्वितीयं
1: सत्यं ज्ञानमनन्तं ब्रह्म
2: अनि सत्यं निर्ग
1: सत्यात्मप्राणारामं आनन्दम्
2: सत् सत् एल्लाम् इरुक्कु अदेल्लाम् श्रुतिकल् पोट्टिरुक्कु
1: सन्महः इत्यादि सङ्घटः सङ्पटः इति सर्ववस्तुषु अनुवृत्त्या सद्रूपस्य ब्रह्मणः सर्वोपादानत्वं सिध्यति मृदुपरक्तं घटादिकं हि मृदुपादानमिष्यते
2: मृदुपरक्तं हि घटादिकं मृदुपादानकमिष्यते उपरक्तं नाम तेन सम्बद्धम् इति मृदुपरक्ततया प्रतीति मृद्घटः इति प्रतीति मृत्तोड शेर्न्तु तेरियर्दु மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதான காரணம் சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதான கமிஷ்யதே ததா சத்ரூபம் பிரம்ம பவசப்த வாக்கியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த அது சத்ரு சச்சப்தசி வியாக்கியானம் ஜாதம் அந்த பவசப்தசிய பவசப்தசி வியாக்கியானம் ஜாதம்
3: தத்ர ஜென்மஸ்திதி லய காரணத்வம் அத்ர கதம் பவசம் சர்வத்ர
2: சதா ததா ந ஜகத் உபாதானத்வம் நிரூபயிதும் तस्य उपयोगः वर्णितः खलु इदानीं सत्तारूपत्वं तस्य अपेक्षते. सत्तारूपत्वं विद्यते चेदेव जगदुपादानत्वं तस्य निरूपयितुं शक्यते. सत्तारूपत्वं तर्हि सत्त्वेन रूपेण ब्रह्मणः प्रतिपादकः शब्दः भवति भवशब्दः भूधातोः सत्तार्थकत्वात्. अतः भवशब्दस्तु परमात्मनः जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति. जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति, तस्मात् तस्य सङ्ग्रहः. एवं रीत्या सर्वत्र योजनीयः.
1: सर्वशब्देन श्रीहिंसायामिति धात्वर्थवशात् सकल संहर्तृ ब्रह्म प्रतिपादते.
2: अत्र जगत् संहर्तृत्व तत् प्रतिपादनाय सर्वशब्दः लय लय संहर्त उपसंहर्त प्रलयकाले श्रुहिंसायाम् इति धातुः. धात्वर्थवशात् सकल संहर्तृ ब्रह्म प्रतिपाद्यते. इदानीं श्रुतयः उच्यन्ते.
1: तस्माद् उपसंहर्त्रे महाग्रसाय नमः.
2: महाग्रासाय
1: महाग्रासाय नमः.
2: महान् ग्रासः यस्य सः ग्रासः नन ग्रह गृह्यते ग्रस्यते इति ग्रासः. साधारणमा ग्रासं सुन्नाल् இத முழுங்கறது இல்லையா சாப்பிடக்கூடியது அதுவும் இருக்கு. சாதாரணமா சாப்பிடும் பொழுது எதற்கு இல்லையா இவன் கிறிஸ்துவாக்கள் புரிச்சதே அதுக்கு கிராசம் பேர். பரமாத்மா மகாகிராசா இது சமக்ரம் தசிய கிராசா இது வை நம அஸ்து.
1: யஸ்ய பிரம்மச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதன
2: யஸ்ய பிரம்மச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யு யஸ்யோஸ் உபசேசனம் கைத்தா வேத யத்ர சஹ இது கடோபனிஷத் வாக்கியம். யஸ்ய பிரம்மணஹ பிரம்ம பிராமண க்ஷத்ரியாதிகம் சர்வம் ஓதனஹ பவதி மிருத்யுஹ உபசேசனம் பவதி சர்வ சம்ஹர்த்தா இதி தாத்பர்யேண ஸ்ருதி ஏவ கல்பனயா சாஹித்ய ஸ்லோகவத அஸ்தி சமக்ரம் ஜகத் ஓதன மிருத்யுஹ உபசேசனம் ஓதனத்தை ஓதனம் பக்ஷணம் பண்றதுக்கு தான உபசேசனம் என்ன அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் உபசேசனம். உபசேஜனமா வச்சுட்டு சமகிர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம். பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
1: இத்தியாதிபிஹி சர்வசம்ஹர்த்ருஹ ப்ரஹ்ம ஸ்ருயதே. நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் ப்ரஹ்ம.
2: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வ நிருபாதிகமான பரமேஸ்வரியம் பரமம் ஐஸ்வர்யம் ஸ்தாபிதம் அஸ்தி சா கோலாஹலம் கரோதி. நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் ப்ரஹ்ம. ஈசான சப்தேனாபி ப்ரஹ்ம ஈசான
1: ஈசா ஐஸ்வர்யே இதி
2: ஈஷாயோ ஈசா ஐஸ்வர்யே இதி
3: நிருபாதிக ஐஸ்வர்யே
2: நிருபாதிக ஐஸ்வர்யே நிருபாதிகம்னா
3: உபாதி நிரூபிதம் ஐஸ்வர்யம்
2: சாபேக்ஷம் நாஸ்தி இதி அஸ்மாகம் ஐஸ்வர்யம் து சாபேக்ஷம் பவதி அஸ்மதபேக்ஷயா அன்யஸ்ய ஐஸ்வர்யம் ததபேக்ஷயா அன்யஸ்ய இதி சாபேக்ஷம் ஐஸ்வர்யம் பரமாத்மன து நிரபேக்ஷ நிருபாதிகம் ஐஸ்வர்யம்.
3: உபநிஷத்தை
2: பார்க்கணும் நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர். ஈஸ்வரஸ்ய
1: ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யாபேக்ஷிதயா பசுபதி
2: அபேக்ஷதயா
1: வியாபேக்ஷதயா பசுபதி
2: ஈஷிதவ்யாபேக்ஷதயா ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா. ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்க கூடிய ஏதோ ஒன்று வேணும், அதை அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும். ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதயா
1: அபேக்ஷதயா பசுபதி சப்த வாச்சியம்
2: பசுபதி சப்தஸ்ய வியாக்கியானம் பசுபதி சப்த வாச்சியம் பசுபதி பசு இது பரமாத்மா பரம் நாஸ்தி ஜீவபர சப்தம் பசுபதி தானே அவரை சொல்லணும். பசுபதி சப்த வாச்சியம் பவதி பிரம்ம ஈஷிதவ்யா பசு
1: ததா ஹி ஸ்ரூயதே யேஷாம் ஈஷே பசுபதி பசூனாம் சதுஷ்பதாம் உத த்விபதாம் இத்யாதி.
2: சதுஷ்பதாம் த்விபதாம் த்விபதாம் கே சதுஷ்பதாம் கே
3: மிருகா
2: மிருகா மிருகா சொல்லக்கூடாது. மிருகம் சொன்னா சம்ஸ்கிருதத்துல
1: பசுபதம்
2: சதுஷ்பதம் சர்வேஷாம் பிராணினாம் பசுசப்தேன கிரஹணம் கர்த்தவ்யம். तत् पशुशब्दः इति लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशो पशुरिव पशुः इति அதீன அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
3: பந்தன்
1: சமான
2: அபிப்பிராயண கௌண்யா பிரயுஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் எத்யத் வர்த்தது சர்வம் பாசசப்தேன உச்யதே
1: அனேன சிதசின் நியாமகம் பிரம்மா இதி விஜ்ஞாயதே
2: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அசிதம் அசிதாம் ச நியாமகம் பிரம்மா இதி லப்யதே
1: संसार रुद्रावकत्वात् रुद्रशब्दवाच्यं ब्रह्म
2: अग्रे रुद्रशब्दः संसार रुग् रुजं द्रावयति इति रुद्रः रुजं द्रावयति इति रुजः संसार रोगः संसारान् मोक्षं ददाति इत्यर्थे
1: तरति शोकमात्मवित्
3: याधि
2: रुग् रुजौ रुजः जकारान्तशब्दः अधिक दुःखं रोगः इत्यादि अर्थः तत् द्रावयति द्रावयति इत्युक्ते परमात्मवित् शोकं तरति श्रुतिर्वदति
1: परतेजोभिरनाभिभवनीयत्वात् उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
2: उग्रः इत्युच्यते कुतः उग्रः न इन्नर्त्राल इति पठन मुडियादु न शक्यते अन्येन स्वाधीनीकर्तुं न शक्यते अतः उग्र इत्युच्यते
3: परतेजोभिरनभिभवनीयत्वा
2: तदीयं स्वरूपं न दृश्यते अन्यदीयेन स्वरूपेण तर्हि तेन इदम् अभिभूतम् इत्युच्यते मरञ्जिपूर्णं तत्र इदं पदं सुवर्णं तैजसम् इत्युच्यते खलु तस्य रूपं पार्थिवेन रूपेण अभिभूतं दीपिकायां प्रयोगो भवति अदेनार्थं मरणि पोयिर्ग पार्थिवेन रूपेण अभिभूतं भवति सुवर्णस्य अद् सुवर्णं तैजसं न भास्वरशुक्लमार्गणल्या अद् पीतरूपं वा तेयिर्ग तद् पीतत्वात् पृथिवी इति पूर्वपक्षी वदति तथा नास्ति तद् पार्थिवं पीतरूपं वर्तते पार्थिवेन पीतरूपेण सुवर्णस्य तैजसं रूपं तत्र अभिभूतं अत्र अभिभूतं नाम कोऽर्थः तद् तेरियदिल्लेनर्थ इदिनाल अद् तेरियदिल्लेनर्थ तद्
3: अभिभूतं इति किञ्चिदागच्छति
2: कुत्र अस्तु अर्थः आगतः खलु परतेजोभिः अनभिभवनीयं मरक्यमुडियात तेजस् तेजः अपेर्पट्टु तेजस् इरुक्रदनाल उग्रः उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
1: तत्र सूर्यो भाति न चन्द्र तारकाः
2: नेमा विद्युतो भान्ति कुतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति एवञ्च तस्य भाषा
3: सर्वमिदं विभाति
2: अधुना लिखति तेजस् तेन इदं सर्वम् अभिभूतम् उच्यते इदं तस्य अभिभावकं न भवति इत्युच्यते तावदेव
1: सत्प्रकाशः परप्रकाशः नियामकतया निखिलचेतन भयहेतुतया भीमशब्दा
2: यदि परमात्मनः तेजसा इदं सर्वम् अभिभूतं स्यात् इदमे तेरिजुकमे मुड्यात् उलहमे प्रकाशिक्यात् परन्तु तस्य भाषा सर्वमिदं विभाति अतः इदं तस्य अभिभावकं न भवति इत्येव तावदेव विवक्षितम्
1: नियामकतया निखिलचेतन भयहेतुतया भीमशब्दाभिधेयं
2: निखिलचेतन भयहेतुतया भयमिल्लाम प्रवर्तिक्यात् इल्लया भीषास्माद् वातस्पवते भीषोदेति सूर्यः अदना यत्र बन्धनत्तिल इरुक्र वरैक्कुम् भयं तान् इल्लैना प्रवर्तिक्यात् एतो ओरु भयम् इरुक्कणुम् नियामकत्वेन नियामकस्य विषये भयं भवति अतः निखिलचेतन भयहेतुतया भीमशब्दाभिधेयं ब्रह्मात् भीमः भयहेतुत्वात् भीमः इति उच्यते
1: महत्वेन दीव्यमानतया महादेव
2: महत्वेन
3: दीव्यति
2: प्रकाशते रमते रमते महत्वेन रमते महत्वम् इरुन्दाल् एन्जाय् पण्णलाम् इल्लैया महत्वेन रमते इति महादेवः स्वानुभव व्याख्यानं स्वानुभवानन्दस्वरूपे स्वानुभवानन्दे रमते சர்வதா ரமதே. ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுகிறது கஷ்டம். ஸ்வசீவ சுரூபே ரமதே ரசிக்கிறதுக்கு அந்நந்த அபேட்சதே கலு மகத்வேன தீவியமானதையா மகாதேவா இத்துச்சதே
1: சிவஹா
2: சிவஹா சிவஹா இது
1: ததா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்சதே மகாதேவா
2: கஸ்மாத் உச்சதே மகாதேவா
1: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹியதே தஸ்மாத் உச்சதே மகாதேவா.
2: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதியே சொல்றது கஸ்மாத் உச்சதே மகாதேவா யத் சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹியதே தஸ்மாத் உச்சதே மகாதேவா இதி அஸ்து
3: அபி அதர்வ சிரஹா மகாதேவா இதி அத்ரபி காரணத்வம் விவக்ஷிதம்
2: ஆ சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி ஜகத் ஸ்ருஷ்டி ஜகத் சம்ஹாரம் ஜகத் பரிபாலனம் ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே.
1: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிகில மங்களாதாரதயா சிவ தத்துவம் யதவகம்யதே தத்உக்த ஸ்வபாவதயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி.
2: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ சம்சார தோஷங்கள் வர்றது இல்லையோ நாஸ்தி அதனால நிகில மங்கள ஆதாரதையா நிகில சர்வேஷாம் மங்களானாம் ஆதாரபூதம் பவதி அத சிவ சிவஹா இது சிவ தத்துவம் எது அவகம்யதே தது உக்தஸ்வபாவதையா சிவ தத்துவம் எது வர்த்ததே இப்போ சொன்ன உக்தஸ்வபாவதையா உக்தஸ்வபாவஹா சொன்ன சப்தைஹி உச்சமானைஹி ஸ்வபாவைஹி யுக்ததயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா இது சந்தேகோ நகர்த்தவ்யம் பவத்யேவா இது தரிசயிதமேவ ஸ்ருதிஷு ஏதாதுஷா சப்தாஹ தத்பரதயா பிரயுஜ்யந்தே
3: தஸ்மாத் லக்ஷணமபி
2: உபபத்யதே இதி அர்த்தம். தத்ர
1: தத்ர தாதிருஷ மஹிமனி ஜகத் உபய காரணத்வ சம்பவாத் ததேவ
2: ஜகத் உதய காரணத்வம் இல்லையா
3: உபய காரணம்
2: உபய சத்தியம் உபய காரணத்துவம் உபயவிதம் காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் உபாதான காரணத்துவம் ச சம்பவதி
1: சம்பவாத் தேதாதிருஷ மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே
2: மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே ப்ரஹி வ்ருத்தௌ இதி தாது நிரதிசய ப்ரஹத்வவத் இத்யர்த்தஃ மனிப் ப்ரத்யய ப்ரஹி வ்ருத்தௌ ப்ரஹ்மதி ப்ரஹ்மணம் இத்யுச்யதே கலு பெருசா வருதுன்னு உபப்ரஹ்மணம் பெருசா வருதுன்னு அர்த்தம். இதம் தத்ர உபபதம் கிமபி நாஸ்தி தரி நிரதிசயம் ப்ரஹத்வம் தஸ்ய ஞாயதே அப்பேற்பட்டது பிரம்மசப்தத்தினாலையும் அப்படிதான் தெரியும்.
1: ததேவ சிவசப்த வாச்சியம் ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சித்தம்
2: ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சிவசப்த வாச்சியம் பவதி மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால சிவசப்தஸ்ய வாச்சியார்த்தம் பவதி
1: அத்த ஆனந்தாதீனாம் விகல்பாதி விசிந்தா நிரர்த்திகா
2: ஆனந்தாதீனாம் விகல்போ வா சமுச்சயோ வா இத்தியாதி சிந்தாயாக இதானிம் அவகாசோ நாஸ்தி யதா ஏவம் சிந்தியதே உச்சதே ஏகமேவ ப்ரஹ்ம அநேகைஹி குணைஹி விசிஷ்டதயா ஸ்ருத்யா உபதிஷ்யதே
3: ஆனந்தம் இத்யுக்தே சக்திஹி இத்யேவ
2: அஸ்து யக்கிஞ்சித் போது அநேகைஹி குணைஹி ஜகத் காரணத்வ ஜகத் பரிபாலகத்வ ஜகத் சம்ஹர்த்ருத்வாதி ஆதி உபபாதகைஹி பஞ்சகிருத்யம் பஞ்சகிருத்ய உபபாதகாஹ பஞ்சகிருத்யானி பரமாத்மனஹ உபபாதயிதும் ஏ குணாஹ அபேக்ஷந்தே தேஷாம் குணானாம் வாசகாஹ சப்தாஹ தத்ர தத்ர தத்ர ஸ்ருத்யா உச்சந்தே அது பார்த்துட்டு அது வேற பிரம்மமா இது வேற பிரம்மமானு பிரமிக்க கூடாது. அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஒரே பிரம்மத்தை ஏகமேவ அத்விதீயம் அஸ்ய அது உபபாதக குணைஹி தத்ர தத்ர கீர்த்தனம் பவதி இத்தேவ அவகந்தவ்யம் ஸ்பஷ்டம்.
1: மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் இதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மகாயாஹ ஏவ மாயினம் து மகேஸ்வரம் இதி வாக்யசேஷாத்
2: மாயாயாஹ பிரகிருதித்வம் உச்சதே ஸ்ருத்யா பூர்வபக்ஷிணா பிருஷ்டம் ஸ்மரியதே வா மாயாயாஹ கலு உபாதானத்வம் உச்சதே மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் இதி தத்ர உச்சதே சத்யம் மாயாயாஹ கிம் ஸ்வதந்த்ராயாஹ பிரகிருதித்வம் பவதி வா ஈஸ்வராதீனாயா கலு வர்த்ததே அந்யதா மாயினம் து மகேஸ்வரம் தத்ரைவ கிமர்த்தம் உக்தம் அதஹ ஸ்வதந்த்ரா காஜன மாயா இது கிஞ்சித் அஸ்தி ஜகத் காரணம் இது ந சிந்தனியம் சத்யம் சாங்கியானாம் மதம் ந அத்ர ஸ்வீகர்த்தவ்யம் மாயாம் து பிரகிருதிம் வித்யாதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ ஈஸ்வராத்மிகாயா இத்யுக்தே ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதாயா ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதா சக்திஹி सा एव माया इत्युच्यते न तु स्वतन्त्रः कश्चित् पदार्थः अतः मायिनं तु महेश्वरम् इति वाक्यशेषः इति ज्ञायते விசிஷ்டம் அதான் சிவ விசிஷ்டாத்வைதம் சொல்றது விசிஷ்டாத்வைதம் வார்த்தைகள் இல்லையா நீங்களும் விசிஷ்டாத்வைதிகள் தான் சிவ விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டம் சொன்ன விசிஷ்டாத்வைதம் சொன்ன அத்வைதம் இத்தியஸ்ய ஏகத்வம் இத்தியர்த்தம் ஏகம் ஏகம் இத்தியர்த்தம் அத்வைதம் கதம் ஏகம் இத்துக்தே விசிஷ்டம் ஏகம் விசிஷ்டஸ்ய ஏகத்வம் விவக்ஷிதம் விசிஷ்டஸ்ய இத்துக்தே விசிஷ்டம் இது சாகாங்க்ஷ பதம் கரு கேன விசிஷ்டம் இது வக்தவ்யம் சிதாசித் விசிஷ்டம் சிதாசித் விசிஷ்டம் இத்தியர்த்த தரி சிதாசித் விசிஷ்ட அத்வைதம் ஏ விசிஷ்ட அத்வைதம் இது ஏகதேசேன கிரகீத்வா உச்சதே சத்யபாமா பாமா இதுவத் சிதாசித் விசிஷ்ட அத்வைதம் சிதாசித் விசிஷ்ட அத்வைதம் ஏ விசிஷ்ட அத்வைதம் இது லாகவேன வயம் யவஹராம விசிஷ்ட அத்வைதம் இது அத்ராபி ஸ்தூல சிதாசித் விசிஷ்டம் சூக்ஷ்ம சிதாசித் விசிஷ்டம் ரெண்டுமே சேர்த்து விசிஷ்ட அத்வைதம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கோம் தது இதம் சிவ விசிஷ்ட அத்வைதம் சிவரூபம் பரமாத்மானம் ஸ்வீகிருத்திய விசிஷ்டாத்வைத ஏவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தஹ ஏவ உச்சதே காரணீபூதம் காரியபூதஞ்ச காரணரூபேணாபி ஏகமேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே காரியரூபேணாபி ததேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே தத் கதம் இது பிரஷ்ன பவதி கலு தத் ரூபபேத பிரகல்பதே ரூபபேதேன ததேவ காரணம் ரூபபேதேன ததேவ காரியம் பரமாத்மா காரியமா அமா இது கதம் விசிஷ்ட ரூபேண ஸ்வரூபேண ஸ்வரூபேண காரியம் நாஸ்தி ஸ்வரூபேண காரணம் அப்படி நான் சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரணம் ஸ்தூல சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரியம் ஸ்தூலம்னு தெரியக்கூடியது சூக்ஷ்மனா அது நம்ம சாட்சாத் அவகந்தும் அசக்கியம் சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம் பிரம்ம காரணம் ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி அத ஜகத் ஜன்மாதி காரணம் பிரம்ம இது சித்தாந்த இது சித்தாந்த கிருத
1: காரணம் எதாஸ்தி ததா ததைவ ததா ததா காரியம் அப்படி அஸ்தி
2: அஸ்து ததே அஸ்தி

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மகிமா பிரசன்டட் பாய் சுவாமி சந்தோஷி மாதாஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பூஜ்ய மாதாஜி கே புனித சரணோ மே வந்தன். ஆப் சப் கி தரப் சே, சன்ஸ்தா கி தரப் சே, ஓர் சபி யஹா ஜோ ஸ்டாஃப் மெம்பர் ஹே, உன் சப் கி தரப் சே மஹாராஜ் மாதாஜி கோ வந்தன் கர்தே ஹேன். ஆஜ் த்ராதசி ஹே, கணபதி கி ஜோ அபி தூம் மச்சி ஹே உஸ்கே பீச் பூஜ்ய மாதாஜி கா ஆகமன் एक शुभ चिन्ह है. और माता जी ने जो विषय भी लिया है शिव महिमा, माता जी हम 28 तारीख तक यह प्रवचन द्वारा माता जी द्वारा रहेगी, प्रातः प्रवचन द्वारा. सायं भी माता जी को सुनने का आयोजन किया गया है, जिसकी जाहिरात माता जी के प्रवचन के बाद होगी. आप सब की तरफ से फिर से माता जी को वंदन करते हैं. हरिओम.
2: बोलिए सच्चिदानंद भगवान की जय. उमापति महादेव की जय. पवन सुत हनुमान की जय. जगदम्बा मैया की जय.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஆனந்தாய நமஹ, அனந்த திருஷ்டயே நமஹ, ஆனந்தாய நமஹ, தண்டாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, அவிவாத்யாய நமஹ.

ஆவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷ.

ஆத்மனே நமஹ, அபயோத்பவாய நமஹ, ஓஜசே நமஹ, தேஜசே நமஹ, த்யுதிதராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வநாயகாய நமஹ, நித்யகண்டாப்ரியாய நமஹ, நித்யப்ரகாஷாத்மனே நமஹ, பிரதாபநாய நமஹ, ருத்தாய நமஹ, ஸ்பஷ்டா.

ஸ்வாஹாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராசன

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய

ஜெகநாதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, ஜுதி

ஸ்தமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

மைனஸ் பதாபயம் ஹைனமக்தி பஞ்சத்தவாரித்தலேகிம்சா ஏதஸ்மின் ஏதஸ்வித ஏதஸ்மின்.

ஷடி ஏகவிதம் சேனத்தே சப்தரசேன பிரச்சாயதே தஸ்மாத் சப்தரசத்தோ மோன நிரதத்யா சஜாவரே சப்தரசா.

சத்யோஜாத மந்திரா சேல்ஸ் தட். சத்யோஜாதா இஸ் த முகா, ஒன் ஆஃப் தி ஃபேஸஸ் ஆஃப் லார்ட் சிவா. சத்யோஜாத வாமதேவ அகோர தத் புருஷ ஈசான. ஸோ த உபநிஷத் க்ளோரிஃபைஸ் சத்யோஜாதா அண்ட் இட் சேஸ் பவே பவே நாத்தி பவே. நோ, பவா மீன்ஸ் ஆக்சுவலி த கிரியேஷன், ரைட், த காஸ் ஆஃப் கிரியேஷன். மகாதேவ இஸ் த காஸ் ஆஃப் கிரியேஷன். ஸோ டோன்ட் கிரியேட் மீ அகெயின், டோன்ட் புட் மீ இன் டு திஸ் ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அகெயின் ஓ மகாதேவா. நாத்தி பவே, நாத்தி நாத்தி மீன்ஸ் டோன்ட் புட் மீ இன் டு திஸ் சம்சாரா. பவஸ்ய பவஸ்யமா.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
1: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Mahadeva Vidhana Ashtakasya Adhikaranam Vachyam Param Brahma.
2: Adhikaranam Ityasya Vachyam Adhikaranam Adheya Adhikarana Bhavaha Nasti Vachyam Ityartha Param Brahma.
1: अस्य सकल शब्द वाच्यत्वेपि परभाव बोधकत्वेन मुख्यतया भवादि शब्दाभिधेयत्वेन न अन्य शब्दाभिधेयत्व अभिधेयत्व भंग प्रसंगः अभाव अभाव प्रसंगः
2: अर्थं पुरीयते
1: अस्य सकल शब्द वाच्यत्वेपि
2: अस्य परमात्मनः
1: सकल शब्द वाच्यत्वेपि
2: सकल शब्द वाच्यत्वं सिद्धान्ते अंगीकृतं वर्तते सकल शब्द वाच्यत्वं तर्हि अष्टौ नामानि विशिष्य किमर्थं गृहीतानि अष्टशब्दवाच्यत्वं यदि उच्यते तर्हि अष्टभिरेव शब्दैः सह वाच्यः इति खलु स्यात् इत्युक्ते अप्रि उद्देश्यमिल्ल परभावबोधकत्वेन
1: मुख्यतया
2: परभावबोधकत्वेन मुख्यतया अष्टौ नामानि गृह्यन्ते परभावं नाम व्याख्यानं पण्ड्रार् इवर् विशिष्य जन्मादिकारणत्व तदुपाद उपपादक गुणबोधकत्वेन इत्यर्थः जन्मादि कारणत्वस्य उपपादकाः एव गुणाः यन्द गुणम् इरुந்தால் जन्मादि कारणत्वं सिद्धिक्குமோ அந்த குணங்களே பிரவர்த்தி நிமித்தமாக வச்சுண்டு எந்த சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்களை இங்க சங்கிரகம் பண்ணி வச்சிருக்காரு அஷ்டம் அய்யோ அன்னியபி எக்கிஞ்சி குணவாசகா பவந்தி பரந்து விசிஷ்ய ஜென்மாதி காரணத்துவம் முக்கியம் அதுதான் லக்ஷணத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா அந்த அந்த லட்சணத்துல லட்சணம் ஜென்மாதி காரணத்துவம் அந்த ஜென்மாதி காரணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஜென்மாதி காரணத்துவம் எதனால சமர்த்தனம் பண்ணணுமோ அந்த குணங்களை சொல்லக்கூடிய பேர்கள் முக்கியமா வச்சிருக்கு
1: அன்யசப்தாபிதேயத்வம்
2: நாஸ்தி சொல்லல
1: सर्वत्र सदा भवति इति भवशब्दवाच्यं
2: क्रमेण व्याख्यानं करोति भवः इत्यस्य कोर्था भवति इति भवः
1: सर्वत्र सदा भवति
2: सर्वदा भवति सर्वदा भवति इत्यर्थः
1: भूधातोः सत्तार्थत्वात्
2: भूधातोः सत्तार्थत्वात् भूसत्तायां
1: सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म इति
2: विज्ञायते सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म विज्ञायते सद्रूपं சத்தாரூபம் பிரம்ம விஜ்ஞாயது அது அதனுடைய சுரூபம்
1: அச்சேதனேபி வஸ்துனி சத்ரூபம் பிரம்ம
2: ஆ ஸ்வபாவஹ த்ருஷ்யதே
1: இதிவ
2: ஆ தத் அபேக்ஷதே கதம் இதி வததி அக்ரே
1: அபின்ன நிமித்தோ உபாதானம்
2: பஷந்து பிரம்ம சகலஸ்ய பிரபஞ்சஸ்ய உபாதானம் இதி எதா உச்சதே உடனே ஒரு கேள்வி வரும் என்ன தெரியுமா இப்ப மிருத்து கடஸ்ய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம் தஸ்ய அதுக்கு என்ன தெளிவு இதுக்கு மிருத் கடஹ इति प्रतीतिर् दृश्यते खलु तत्र सामानाधिकरणेन शब्दप्रयोगो भवति मृत् घटः सुवर्णं कुण्डलम् एवञ्च उपादानद्रव्यम् उपादानद्रव्यवाचकशब्देन उपादेयद्रव्यवाचकशब्दस्य सामानाधिकरणेन प्रयोगः लोके दृश्यते सर्वत्र सुवर्णं कुण्डलं मृत् घटः इत्येवं यद्यत् मृण्मयं सर्वत्र मृत् मृत् मृत् प्रयोगं कर्तुं शक्यते यद्यत् सुवर्णमयं तत्र सुवर्णं सुवर्णम् इति प्रयोक्तुं शक्यते तद्वत् ब्रह्मैव यदि जगतः उपादानं स्यात् लोकस्य प्रपञ्चे विद्यमानस्य सर्वस्य उपादानं स्यात् तर्हि ब्रह्म घटः इति प्रयोगः प्रतीतिः वा अपेक्षते खलु कुत्रापि ब्रह्मसामानाधिकरणेन प्रतीतिः अस्ति वा इदं ब्रह्म इति प्रतीतिः नास्ति तथा नास्ति खलु तर्हि कथं ब्रह्मणः उपादानत्वम् अदक् एतादृ तेलिव् कोडुक मुडियुमा केट्टा अदक् तेलिव् इरुक्कु பிரம்மணா பிரம் உபாதானத்துவம் கேன ரூபேணா இத்துக்தே சத்வேன ரூபேணா சத்வம் பிரம்மணா சுரூபம் சுரூபே அந்தர்கதம் சச்சிதானந்தம் லக்ஷணத்தில் இருக்கு இல்லையா சித்தும் இருக்கு ஆனா சித்தும் இந்த ஜடவஸ்துனா பிரதீயது சத்வம் பிரதீயத்தை தத்ர உபாதானே உபாதான பதார்த்தே வித்தியமானம் சர்வமபி ரூபம் உபாதேயே பிரதீயதே அபேக்ஷா நாஸ்தி ஏதோ ஒரு ரூபம் தெரிகிறதா இருந்தா போதும் தனி மிருதி அநேகே தர்மாக பவந்தி தத் சர்வம் ஆதாய பிரதிதிரம் நாஸ்தி நாஸ்தி ஞாயிதே கலு கிம் மிருதி கடே அப்ரதீயமான கோபி தர்ம உச்சதா
1: வர்ண பூவம்
2: ஆசீத் पिण्डरूपेण आसीत् पिण्डो घटः इति प्रतीतिर्नास्ति यतो न तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतीतिर्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादानतावच्छेदकं नास्ति तावदेव येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तत् पूर्वं मग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्येषु सर्वेषु अनुगततया प्रतीतिरपेक्षते मृत् घटः मृत् शरावः मृत् पात्रं मृत् अपि वर्णम् अन्त माद्रि सन् घटः सन् पटः सन् वृक्षः सन् सर्वत्र सन् இது எங்க சொல்ல முடியாது எங்க எல்லா இடத்துலயும் சொல்லலாம் எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம் சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்ர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்துன்னு தெரியறது சத்வஸ்து ஏகம் தெரியறது ஏகமா தெரியறது ஏகம் கிமபி வஸ்து சர்வத்ர அனுகதம் அனுகதமா இருக்கு நையாயிகானாம் அப்படி ஜாதி சித்தம் இதமே கலு பிரமாணம் ஜாதி ஏக பதார்த்த கிமத்தம் கிமத்தம் கல்பிதே அனுகத பிரதீத்தியா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே கடம் வியக்தயஸ்து பின்னா பரந்து சர்வத்ர அயங்கட அயங்கட அயங்கட இது ஏகரூபா பிரதீதி கடம் வியக்தயஸ்து பின்னா கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி தாம் பிரதீதி நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே அது வியக்தி இல்ல சரி அந்நிய கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே தேனைவ நியாயேனா அந்த நியாயம் சமானம் தேனைவ நியாயேனா சர்வத்ர சத் சத் சத் இது பிரதீதி அஸ்தி அது சத்தா ஜாதி சொல்லக்கூடாது நைய்யாயிகஸ்ய சத்தா ஜாதி த்ரிஷு ஏவதேன அங்கீகரியது இது சர்வத்ர அனுபூயதே தரிஹி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி பரமாத்மனஸ்வரூபம் அத்தவ உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இந்த ஏம ருதி சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீக்ரியதே அங்கீ கர்த்தவ்யமே பவதி
1: உபாதான தாவச்சேதக தர்மாஹ சர்வே தத்ர சர்வே தர்மாஹ தத்ர அபேக்ஷந்தே இது நாஸ்தி
2: ஏத ஏன ரூப தத் ஏன ரூபேண பிரதியதே தேன ரூபேண உபாதானம் தரிஹி சத்வேன ரூபேண பரமாத் பிரம்ம உபாதானம் பரியாப்தம் ததேவ ததர்த்தமேவ இதம் வியாக்யாயதே
1: சர்வத்ர அனுவர்த்தமானம் சத்ரூபம்
2: சர்வத்ர அனுவர்த்தமானம் இது ஏகம் விசேஷணம் தத்தம் சத்ரூபம் பிரம்மா இது விஞ்ஞாயதே
3: ததா ஹி ஸ்ருதிஹி சதேவ சௌம்யே
2: சௌம்யேதம் அக்ரஹாசி ஹே சௌம்ய சௌம்ய இது சம்போதனம் சௌம்ய உத்தாலகஹ ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சௌம்ய இதம் இதானிம் திருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே அக்ரே இத்யுக்தே சிருஷ்டேஹ பூர்வம் சதேவ ஆசி சத்ரூபமாக ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது ஏகமேவ அத்யதீயம்
3: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா
2: அங்க சத்யம் இருக்கு
3: சத்யாத்ம பிராணாராமம் ஆனந்தம் சன்மஹா
2: இத்யாதி சத சத எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ருதிகள் போட்டிருக்கா
3: சன்மஹா இத்யாதி சங்கடஹா சங்கடஹா இதி சர்வ வஸ்துஷு அனுவிருத்தியா சத்ரூபஸ்ய பிரம்மணஹா சர்வோபாதானத்வம் சித்யதி
2: வியாக்யாதம்
3: மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி மிருதுபாதானம் இஷ்யதே
2: மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே
1: உபரக்தம் இஷ்யதே பரிணாம
2: உபரக்தம் நம்ம தேன சம்பத்தம் இது
3: யுத்தம்
2: மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத் கடஹா இது பிரதீதி மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம் மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதானகாரன்னு சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே ததஹா சத்ரூபம் பிரம்மா பவசப்த வாச்சியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த சச்சப்தஸ்ய வியாக்கியானம் ஜாதம் அந்த பவசப்தஸ்ய பவசப்தஸ்ய வியாக்கியானம்
1: ஜாதம்
2: ததா நா ஜகத் உபாதானத்துவம் நிரூபயிதும் தஸ்ய உபயோகம் வர்ணிதம் கலு இதானீம் సత్తారూపత్వం తస్య అపేక్షతే. సత్తారూపత్వం విద్యతే చేదేవ జగదుపాదానత్వం తస్య నిరూపయితుం శక్యతే. సత్తారూపత్వం తరి సత్వేన రూపేణ బ్రహ్మణః ప్రతిపాదకః శబ్దః భవతి భవశబ్దః భూధాతోః సత్తార్థకత్వాత్. అతః భవశబ్దస్తు పరమాత్మనః జగదుపాదానత్వ ప్రయోజక రూప ప్రతిపాదకో భవతి. జగదుపాదానత్వ ప్రయోజక రూప ప్రతిపాదకో భవతి తస్మాత్ తస్య సంగ్రహ. ఏం రీత్యా సర్వత్ర యోజనీయ.
3: సర్వశబ్దేన శ్రేహింసాయామితి ధాత్వర్థవశాత్ సకల సంహర్తృ బ్రహ్మ ప్రతిపాదతే.
2: అత్ర జగత్ సంహర్తృత్వ తత్ ప్రతిపాదనాయ సర్వశబ్ద లయ లయ సంహర్త ఉపసంహర్త ప్రళయకాలే శ్రుహింసాయాం ఇది ధాతు. ధాత్వర్థవశాత్ సకల సంహర్తృ బ్రహ్మ ప్రతిపాదతే. ఇదానీ శ్రుతయః ఉచ్యంతె.
3: తస్మాద్ ఉపసంహర్త్రే మహాగ్రసాయ నమః.
2: మహాగ్రాసాయ
3: నమః. మహాగ్రాసాయ నమః.
2: మహాన్ గ్రాసః యస్య సః. గ్రాసః నన
3: గ్రహం
2: గ్రహ గృహ్యతే గ్రస్యతే ఇది గ్రాసః. సాధారణమా గ్రాసం సున్నాల్ ఇది ముళుంగ్రత இல்லையா சாப்பிட கூடியது
3: உருண்ட
2: அது இருக்கு சாதாரணமா சாப்பிடும் பொழுது இது இருக்கு இல்லையா ஏன் கிருத்துவாக்கள் புரிச்சதே அதுக்கு கிராசம் பேர். பரமாத்மா மகாகிராசா இத்துக்கு சமக்ரம் தசிய கிராசா இது வை நம அஸ்து.
3: எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதனஹ.
2: எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர் யஸ்யோ உபசேசனம் கைத்தா வேத யத்ர சஹ இது கடோபனிஷத் வாக்கியம். எஸ்ய பிரம்மணஹ బ్రహ్మ బ్రాహ్మణ క్షత్రియాదికం సర్వం ఓదన భవతి మృత్యు ఉపసేచనం భవతి సర్వ సంహర్త ఇది తాత్పర్యేణ శృతి ఏం కల్పనయ సాహిత్య శ్లోకవత్ అస్తి. సమగ్రం జగత్ ఓదన మృత్యు ఉపసేచనం ఓదనం భక్షణం పండ్రదుకు తన ఉపసేచనం అవలేహం మాదిరి ఇర్కులియా అదా ఉపసేచనం అదా மிருத்யுவே உபசேஜனமா வச்சுட்டு சமகிர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம். பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
3: இத்தியாதி சர்வசம்ஹர்த்ர பிரம்ம ஸ்ருயதே. நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்ம.
2: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வ நிருபாதிகமான பரமேஸ்வரியம் பரமம் ஐஸ்வர்யம் ஸ்தாபிதம் அஸ்தி சா கோலாகலம் கரோதி. నిరుపాధిక పరమైశ్వర్య విశిష్టత్వాద్ ఈశాన శబ్ద వాచ్యం బ్రహ్మ. ఈశాన శబ్దేనాపి బ్రహ్మ ఈశాన
3: ఈశైశ్వర్య ఇతి
2: ఈశైశ్వర్య ఇతి
1: నిరుపాధిక ఐశ్వర్య
2: నిరుపాధిక ఐశ్వర్య నిరుపాధికం సాపేక్షం నాస్తి ఇది. అస్మాకం ఐశ్వర్యం తు సాపేక్షం భవతి అస్మదపేక్షయా అన్యస్య ఐశ్వర్యం తదపేక్షయా అన్యస్య ఇది సాపేక్షం ఐశ్వర్యం. పరమాత్మన తు నిరపేక్ష నిరుపాధికం ఐశ్వర్యం.
1: உபநிஷத்தை
2: பார்க்கணும் நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர். ஈஸ்வரஸ்ய
3: ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யாபேக்ஷிதயா పశుపతి
2: అపేక్షతయా
3: వ్యాపేక్షతయా పశుపతి
2: ఈశితవ్యాపేక్షతయా ఈశ్వరస్య ఈశితవ్యం వేణం ఇల్లయా ఒరుతర్ నియంత్రణం పండదా నియమికూడదో వేణం అది అపేక్షితా నియమనం పన్న ముడియో. ఈశ్వరస్య ఈశితవ్య అపేక్షతయా
3: అపేక్షతయా పశుపతి శబ్ద వాచ్యం
2: పశుపతి శబ్దస్య వ్యాఖ్యానం పశుపతి శబ్ద వాచ్యం
1: పశుపతి
2: పశుపతి పశువు ఇది పరమాత్మ పరం నాస్తి జీవపర శబ్ద పశుపతి నానే అవరే శ్రోణ పశుపతి శబ్ద వాచ్యం భవతి బ్రహ్మ
1: ఐషః ఈషితవ్యః పశు
2: అయో ఈషితవ్యః పశు
3: తథా హి శ్రూయతే యేషాం ఈషే పశుపతి పశూనాం చతుష్పదాం ఉత చ ద్విపదాం ఇత్యాది.
2: చతుష్పదాం ద్విపదాం ద్విపదః కే చతుష్పదః కే
1: మృగ
2: మృగ మృగ మృగం చూడకూడదు. మృగం చిన్న సంస్కృతత్ల పశు జంతూనాం గ్రహణాయ పశు మృగ హరిణ
3: పాశసంబంధేన పశుత్వ వ్యవహారాత్ పశుగ్రహణ పశుగ్రహణాత్ పశుపాశ
2: సర్వే జీవాః అత్ర గ్రాహ్య పశుశబ్దేన గ్రాహ్య సర్వేషాం తద్విపదాం చతుష్పదాం సర్వేషాం ప్రాణినాం పశుశబ్దేన గ్రహణం కర్తవ్యం. तत् पशुशब्दः एतैः लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशो पशुरिव पशुः इति அதீனா அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
1: பந்தன்
3: சமானகுணமாதாயஸ்யதா
2: அபிப்ராயேண கௌண்யா பிரயுஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் யத்யத் வர்த்தது சர்வம் பாசசப்தேன உச்யதே
3: அனேன சிதசின் நியாமகம் பிரம்மா இதி விஜ்ஞாயதே
2: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அசிதம் அசிதாம் ச நியாமகம் பிரம்மா இதி லப்யதே
3: संसार रुद्रावकत्वात् रुद्रशब्दवाच्यं ब्रह्मा
2: अग्रे रुद्रशब्दः संसार रुग् रुजं द्रावयति इति रुद्रः रुजं द्रावयति इति रुजः संसार रोगः संसारान् मोक्षं ददाति इत्यर्थे
3: तरति शोकमात्मवित् याधि
2: रुग् रुजौ रुजः जकारान्तशब्दः अधिक दुःखं रोगः इत्यादि अर्थः तत् द्रावयति द्रावयति इत्युक्ते परमात्मवित् शोकं तरति श्रुतिर्वदति
3: परतेजोभिरनाभिभवनीयत्वात् उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
2: उग्रः इत्युच्यते कुतः उग्रः न इन्नर्त्राल इति पठन मुडियादु न शक्यते अन्येन स्वाधीनीकर्तुं न शक्यते अतः उग्र इत्युच्यते परतेजोभिरनभव अनभिभवनीयत्वा अभिभवन् तिरिम अभिभूतम् अभिभवम् इन्दमारि वार्ता केळ्पडलिया अभिभूतम् तदीयं स्वरूपं न दृश्यते अन्यदीयेन स्वरूपेण तर्हि तेन इदम् अभिभूतम् इत्युच्यते मरञ्जिपोडदु तत्र इदं पदं सुवर्णं तैजसम् इत्युच्यते खलु तस्य रूपं पार्थिवेन रूपेण अभिभूतं दीपिकायां प्रयोगो भवति अदेनार्थं मरञ्जिपोयिर्गत् पार्थिवेन रूपेण अभिभूतं भवति सुवर्णस्य अद् सुवर्णं तैजसं न भास्वरशुक्लमार्गणल्या अद् पीतरूपमा क्रियते तद् पीतत्वात् पृथिवी इति पूर्वपक्षी वदति तथा नास्ति तद् पार्थिवं पीतरूपं वर्तते पार्थिवेन पीतरूपेण सुवर्णस्य तैजसं रूपं तत्र अभिभूतं अत्र अभिभूतं नाम कोऽर्थः तद् तेरियदिल्लेनर्थ इदनाल अद् तेरियदिल्लेनर्थ अस्तु अर्थः अवगतः खलु परतेजोभिः अनभिभवनीयं मरक्यमुडियात तेजस् तेजः अप्पेर्पेट्टु तेजस् इरुक्रदनाल उग्रः उग्रशब्दवाच्यत्वं ब्रह्मणः
3: तत्र सूर्यो भाति न चन्द्र तारकाः
2: नेमा विद्युतो भान्ति कुतोऽयम् अग्निः तमेव भान्तम् अनुभाति एवञ्च तस्य भाषा
3: सर्वमिदं विभाति
2: अधुना एव तेन
1: अभिभूतं
2: वर्तते न तेन इदं सर्वम् अभिभूतम् उच्यते इदं तस्य अभिभावकं न भवति इत्युच्यते तावदेव
3: सत्प्रकाशः परप्रकाशः नियामकतया निखिलचेतन भयहेतुतया भीमशब्दा
2: यदि परमात्मनः तेजसा इदं सर्वम् अभिभूतं स्यात् इदमे तेरिजुकवे मुडियात् उलहमे प्रकाशिक्यात् परन्तु तस्य भाषा सर्वमिदं विभाति अतः इदं तस्य अभिभावकं न भवति इत्येव तावदेव विवक्षितम्
3: नियामकतया निखिलचेतन भयहेतुतया भीमशब्दाभिधेयं
2: निखिलचेतन भयहेतुतया भयमिल्लाम प्रवर्तिक्यात् इल्लया भीषास्मात् वातस्पवते भीषोदेति सूर्यः எத்தன பந்தனத்தில் இருக்கிற வரைக்கும் பயம் தான் இல்லைன்னா பிரவர்த்திக்காது ஏதோ ஒரு பயம் இருக்கணும் நியாமகத்துவேனா நியாமகஸ் விஷய பயம் பவதி அதான் நிகில சேதன பயஹேதுதயா பீமசப்தாபிதேயம் பிரம்மாத பீம பயஹேதுத்வ பீம இது உச்சதே
3: மகத்வேன திவ்யமானதயா மகாதேவ
2: மகத்வேன ரமதே ஸ்வானுபவானந்தே ரமதே சர்வதா ரமதே. ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுறது கஷ்டம். ஸ்வசீவ சுரூபே யஹ ரமதே, ரசிக்கிறதுக்கு அந்நந்த அபேட்சதே கலு. அதான் மகத்வேன திவ்யமானதையா மகாதேவா இத்துச்சதே சிவஹா சிவஹா இது
3: தத்தா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்சியதே மகாதேவா.
2: கஸ்மாத் உச்சியதே மகாதேவா.
3: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்சியதே மகாதேவா.
2: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதியே சொல்றது. கஸ்மாத் உச்சியதே மகாதேவா யத் சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்சதே மகாதேவஹ இதி அஸ்து
1: அபி அதர்வ சிரஹ மகாதேவஹ இதி அத்ரவி காரணத்வம் விவக்ஷிதம்.
2: ஆ சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி, ஜகத் சிருஷ்டி, ஜகத் சம்ஹாரம், ஜகத் பரிபாலனம், ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே.
3: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிகில மங்களாதாரதயா சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி.
2: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா, நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய, எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ, சம்சார தோஷங்கள் வர்றதில்லையோ, நாஸ்தி. அதனால நிகில மங்கள ஆதாரதையா, நிகில சர்வேஷாம் மங்களானாம் ஆதாரபூதம் பவதி. அதஹ சிவ சிவஹா இது சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா. சிவ தத்துவம் யத் வர்த்ததே இப்போ சொன்ன உக்த ஸ்வபாவதயா, உக்த ஸ்வபாவஹா சொன்ன சப்தைஹி உச்சமானைஹி ஸ்வபாவைஹி யுக்ததயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா ந வா இது சந்தேகோ ந கர்த்தவ்யம். பவத்யேவா இது தரிசயிதுமேவ ஸ்ருதிஷு ஏதாதுஷா சப்தாஹ தத்பரதயா பிரயுஜ்யந்தே உபபத்யதே இதி அர்த்தம். தத்ர
3: தத்ர தாதிருஷ மஹிமனி ஜகதுபய காரணத்வ சம்பவாத் ததேவ
2: ஜகதுதய காரணத்வம் இல்லையா,
3: உபய காரணம்.
2: உபய சத்தியம், உபய காரணத்துவம், உபயவிதம் காரணத்துவம், நிமித்த காரணத்துவம், உபாதான காரணத்துவம் சம்பவதி.
3: தத் ஏதாதிருஷ மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே.
2: மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே, ப்ரஹி வ்ருத்தௌ இதி தாது, நிரதிசய ப்ரஹத்வவத் இத்யர்த்தஃ. மனித் ப்ரத்யய ப்ரஹி வ்ருத்தௌ ப்ரஹ்மதி ப்ரஹ்மணம் இத்யுச்யதே கலு, பெருசா வருது உபப்ரஹ்மணம், பெருசா வருது அர்த்தம். இதம் தத்ர உபபதம் கிமபி நாஸ்தி தரி நிரதிசயம் ப்ரஹத்வம் தஸ்ய ஞாயதே. அப்பேற்பட்டது பிரம்ம சப்தத்தினாலையும் அப்படிதான் தெரியும்.
3: ததேவ சிவ சப்த வாச்சியம் ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சித்தம்.
2: ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சிவ சப்த வாச்சியம் பவதி, மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால சிவ சப்தஸ்ய வாச்சியார்த்தம் பவதி.
3: அத்தஹ ஆனந்தாதீனாம் விகல்பாதி விசிந்தா நிரர்த்திகா.
2: ஆனந்தாதீனாம் விகல்போ வா சமுச்சயோ வா இத்யாதி சிந்தாயாஹ இதானிம் அவகாசோ நாஸ்தி. யதா ஏவம் சிந்தியதே உச்யதே ஏகமேவ ப்ரஹ்ம அநேகைஹி குணைஹி விசிஷ்டதயா ஸ்ருத்யா உபதிஷ்யதே.
1: ஆனந்தமித்யுக்தே சக்திஹ இத்யேவ.
2: அஸ்து யக்கிஞ்சித் போது அநேகைஹி குணைஹி, ஜகத் காரணத்வ ஜகத் பரிபாலகத்வ ஜகத் சம்ஹர்த்ருத்வாதி ஆதி உபபாதகைஹி பஞ்சகிருத்யம் பஞ்சகிருத்ய உபபாதகாஹ பஞ்சகிருத்யானி பரமாத்மனஹ உபபாதயிதும் ஏ குணாஹ அபேக்ஷந்தே தேஷாம் குணானாம் வாசகாஹ சப்தாஹ தத்ர தத்ர தத்ர ஸ்ருத்யா உச்சந்தே. அது பார்த்துட்டு அது வேற பிரம்மமா இது வேற பிரம்மமானு பிரமிக்க கூடாது, அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஒரே பிரம்மத்தை ஏகமேவ அத்விதீயம் அஸ்ய அது உபபாதக குணைஹி தத்ர தத்ர கீர்த்தனம் பவதி இத்தேவ அவகந்தவ்யம். ஸ்பஷ்டம்.
3: மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் இதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ. மாயினம் து மகேஸ்வரம் இதி வாக்யசேஷாத்
2: மாயாயாஹ பிரகிருதித்வம் உச்சதே ஸ்ருத்யா. பூர்வபக்ஷிணா பிருஷ்டம் ஸ்மரியதே வா, மாயாயாஹ கலு உபாதானத்வம் உச்சதே மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் இதி தத்ர உச்சதே. சத்யம் மாயாயாஹ கிம் ஸ்வதந்த்ராயாஹ பிரகிருதித்வம் பிரதிவ ஈஸ்வராதீனாயா கலு வர்த்ததே, அந்யதா மாயினம் து மகேஸ்வரம் தத்ரைவ கிமர்த்தம் உக்தம். அதஹ ஸ்வதந்த்ரா காஜன மாயா இது கிஞ்சித் அஸ்தி ஜகத் காரணம் இது ந சிந்தனியம். சத்யம் சாங்க்யானாம் மதம் ந அத்ர ஸ்வீகர்த்தவ்யம். மாயாம் து பிரகிருதிம் வித்யாதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ. ஈஸ்வராத்மிகாயா இத்யுக்தே ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதாயாஹ, ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதா சக்தி. सा एव माया इत्युच्यते, न तु स्वतन्त्र स्वतन्त्रः कश्चित् पदार्थः, अतः मायिनं तु महेश्वरम् इति वाक्यशेषः इति ज्ञायते.
3: सूक्ष्म चिदचित् विशिष्टं ब्रह्मकारणम्,
2: सूक्ष्म चिदचित् विशिष्टं ब्रह्मकारणम्, स्थूल चिदचित् विशिष्टं तत् कार्यं भवति. कार्यवं कारणं उन्नता सूक्ष्म चिदचित् विशिष्टं स्थूल चिदचित् विशिष्टम् இதம் இதானி எது திருஷ்யதே தது ஸ்தூலம் சித் அஜித். இப்ப பிரம்ம இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி ஸ்தூல சிதஜித் விசிஷ்டமா இருக்கு? இதுக்கு காரணமான பிரம்ம எப்படி? சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம். இதுதான் விசிஷ்டாத்வைதம். அதான் சிவ விசிஷ்டாத்வைதம் சொல்றது. விசிஷ்டாத்வைதம் வார்த்தை இருக்கு இல்லையா? நீங்களும் விசிஷ்டாத்வைதிகள் தான். சிவ விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டம் சொன்ன விசிஷ்டாத்வைதம் சொன்ன அத்வைதம் இத்தியசி ஏகத்துவம் இத்தியர்த்தம். ஏகம் ஏகம் இத்தியர்த்தம் அத்வைதம். கதம் ஏகம் இத்துக்தே விசிஷ்டம் ஏகம். விசிஷ்டஸ்ய ஏகத்துவம் விவக்ஷிதம். விசிஷ்டஸ்ய இத்துக்தே விசிஷ்டம் இது சாகாங்க்ஷ பதம் கலு.
3: கேன விசிஷ்டம்,
2: கேன விசிஷ்டம் இது வக்தவ்யம். சித் அசித் விசிஷ்டம், சித் அசித் விசிஷ்டம் இத்யர்த்தம். தரி சித் அசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது ஏகதேசேன கிரஹீத்வா உச்சதே. சத்ய பாமா பாமா இதுவத் சிதஜித் விசிஷ்டாத்வைதம், சிதஜித் விசிஷ்டாத்வைதம் ஏவ விசிஷ்டாத்வைதம் இது லாகவேன வயம் வியவஹராம விசிஷ்டாத்வைதம் இது. அப்ப ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம் ரெண்டுமே சேர்த்து விசிஷ்டாத்வைதம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கோம். தது இதம் சிவ விசிஷ்டாத்வைதம். சிவரூபம் பரமாத்மானம் ஸ்வீகிருத்திய விசிஷ்டாத்வைத ஏவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தஹ ஏவ உச்யதே. காரணீபூதம் காரியபூதஞ்ச காரணரூபேணாபி ஏகமேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே, காரியரூபேணாபி ததேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே. தத் கதம் இது பிரச்சனை பகுதி கலு. அது ரூபேத பிரகல்பியது ரூபேதேன ததேவ காரணம், ரூபேதேன ததேவ காரியம். பரமாத்மா காரியமா? ஆமா. இது கதம் விசிஷ்ட ரூபேண ஸ்வரூபேண ஸ்வரூபேண காரியம் நாஸ்தி ஸ்வரூபேண காரணம் அப்படி நான் சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரணம், ஸ்தூல சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரியம். ஸ்தூலம்னு தெரியக்கூடியது, சூக்ஷ்மனா அது நம்ம சாட்சாத் அவகந்தும் அசக்கியம். சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி, அத ஜகத் ஜன்மாதி காரணம் பிரம்ம இது சித்தாந்த கதாச்சித் கேவல காரண மாத்திரேண திஷ்டதி பிரளய காலே ததா காரியம் நாஸ்தி நாஸ்தி. காரியரூபேண யதா வர்த்தது தானி காரணரூபேண அபி வர்த்தது. அத்த கிஞ்சித் வியாக்கியானே கிஞ்சித் லிகிதம் அஸ்தி அந்தே தத் அத்ர கிஞ்சித் சூக்ஷ்மாம்சஹ அஸ்தி வா இதி பஷ்யாமி அஸ்தி சேத் ஸ்வஹ வதத்.
4: தரதி சோகம் ஆத்மவித் ஏ ப்ரஹ்ம பிரதிபாதிதே.
2: ஆத்மவித் சோகம் தரதி இதி உச்சதே. ஆத்ம சப்தேன பரமாத்மா உச்சதே. பரமாத்ம ஜ்ஞானினஹ புருஷஸ்ய சோக தரணம் பவதி இதி உச்சதே கலு. தரி பரமாத்ம ஜ்ஞானினஹ சோக தரணம் பவதி பவதி சேத் தத்ர அஸ்ய சோகதரணாய பரமாத்ம ஜானம் அபேட்சதே இது ஞாயதே. பரமாத்ம ஜானம் கதம் உபகரோதி இத்தியே பரமாத்மா அனுகிரக த்வாரா இது வக்தவ்யம். தரி அஸ்ய சோக நிவர்த்தியர்த்தம் பரமாத்மா அனுகிரக பரமாத்மா அனுகிரகோபி ஏகம் காரணம் இது ஏவம் ரீதியா லப்யதே. சாட்சாத் லப்யதே பரமாத்ம ஜானஸ்ய சோக நிவர்த்தியம் பிரதி காரணத்துவம் உச்சதே அனுகிரக த்வாரா இது ததா வக்தவ்யம் பவதி.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
6: பத்ரம்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மகிமா பிரசன்டட் பாய் சுவாமி சந்தோஷி மாதாஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பூஜ்ய மாதாஜி கே புனித சரணோ மே வந்தன். ஆப் சப் கி தரப் சே, சன்ஸ்தா கி தரப் சே, ஓர் சபி யஹா ஜோ ஸ்டாஃப் மெம்பர் ஹே, உன் சப்